கந்தமுள் அலிம்புல துணை தவிலாபரம் தாழ்துயி சேவந்தின சாரா மழா சதவிலா மழா நட்டவிலா அருப்புல பானசி வார அத்தா வருது ஜுழு ஜுழு தாயி பாட்டான பானி மதுனை.